0: பிரணாயத்தாமா
1: திருப்பாபு கொஞ்சம் அஜாத்துக்கு வச்சுக்கிற
0: அம்மா ரசக்கார கேப்பர் சேனல் அறாங்க அஜாமா வரே கடுவுமா எப்பவும் இந்த மாதிரி டூவே சின்ன காக்கு வாவு ஜங்கா ஜாத்துக்கு வச்சிருப்போம் காக்கிங்க கண்ணக்குறீங்க சாஜ் lain pe urang malambong asli serem penek ya ngan melongna serem katulin ke jeger ari teh serem mah.